0: மீ அணே ஹஜ்ஜுகே மதிவரி அழுக்கம் அதா குறும் ஏ மீ இதுமாரி கடாலுவாஃபுரி உசூல்த்தக்கே ஷர்த்துத்தக்கே மீ கடாலுவாஃபுன்னா உன்னான மீ கொம்மே அழுக்கமக்கா ஏம் எக்கங்கம் ஃபுரிஹம உமா எக்கீக எபே ஃபுலக்கம் மீ மீ மீ அணே காபிலியத்வா தந்தி மிம்பர்க்கும் எக்கமங் அதா குறுமக்கி எய் தீனுக அங்கவாஃபுக்கு தென் தேவனுக்கமக்க மீ அழுக்கந்தத்தோக்கு தெரேங் மீ மீ தென்னவி மீ அழுக்கந்தத்தோக்கு தெரே முஹிம்மு எங் அழுக்கமக்கி எய் இஸ்லாம் தீனுகே மீ ருக்குந்தோக்கு தெரேங் நமாது ஷக்கென்னே கொத்துக எய் தீனுக கனாலுவாஃபா மிவா மீ ருக்குந்த ஹுரிஹா ருக்குனே ஜும்லகு தெக்க ஷாமிதுகே பாதே நமாதுக்கு தெரேக ஏம் வி மைதுமரி விதாளுவனி இஸ்லாம் தீனுகே ருக்குனக்கி அஸ்லுக மேகனு ருக்குனக்கி நமாது எ கீவெகி ஹியே ஏய் மீ ஷஹாதத்துக்கு தெக்கதிம நமாதுக்கு தெரேக எபெஹிமினே ரோத ஹிஸ்ஸா ரம்தோ மொஹுகி ரோத நோத ரோத ஜும்லகு தெக்க ஹிஸ்ஸாவா பய நமாதுக்கு தெரேகே பாது ஏய் ரம்தோ ரோதம் மிஹுன்னி ஃபஜ்ரு சௌதிக் அதிகம் ஃபாலுவிஸ்வரன் இருசஜ்ஜமன் தாந்தெங் மீ எவ்வசச்சே நுக்கா நுபேஹுரே ஏம நமாதுக ஏனே கண் நமாது குராயருக எவ்வசச்சு நுக்குவேன் எவ்வசச்சு நுபவேனே கண் கொஃபிக்க முகு விஜய கஸ்துக கண் கொஃபிக்க முகுயா ரோத பாத்திலு வாஹன் நமாது பாத்துக்குவான் இங்கேத்தம் தென் ஒத்தி ஜக்கா ஜக்காத்தக்கி மீஹா நஃசு தோஹர் கொத்தே கமி எக்கங் எபஹாமவே நமாது நமாதுக விஸ்தத்த தென் திமன தென் தென் மேத்தி ஹஜ்ஜுகே மதிவெரி அழு கந்தத்த ஹஜ்ஜு மி சஹாவணி கெஃபுலக்கோஸ் கெஃபுலுக எக்குரன் ஜெஹே அழு கந்தத்தக்கெங் அதா குறி ஏம நமாது சஹாவெகம் மி பினாவெகம் மேனனி கெஃபுல குறிமத்திலாகே கெஃபுல குறிமத்தி நுதுவே ஹாலத்தக்கெங் இதுமெரிங் பயங்க ஃபெபோரி ஏ இஸ்திஸ்னாவா ஹாலத்தக்கே ஏகம் ஜும்லகுத்தெக்க நமாது சஹாவகம் பினாவகம் மீனனி கெஃபுல குறிமத்தும் ஏம ஜும்லகுத்தெக்க மீ ஃபர்து நமாதக்கி ஏயா நுதா முஸ்லிமக வெஜ்ஜியா ஏ அழுக்கம் அதா நுகுஷெக் நுவான் இங்கே இஸ்திஸ்னா வேகம் வா ஹாலத்தக்கெங் இனிமேரிங்
1: பயங்கர
0: மீ நமாது ஃபுரே முகத்துக அதா நுகுரா கமுக வெஜ்ஜியா ஏன வாணி அஸ்துக தீனுக மீ உமருக்கு ஃபான விதாலு வாஹெங் மீ இஸ்லாமி முஜ்தமும் இஸ்லாமி முஜ்தமையும் ஜாக ஏன தேவிகன் நுவானே அஸ்துக ஏய் தி மிஹா பொட மிகம் ஏகம் தீனு பேர்வா வாஹக்கெண்ணு உமருக்கு ஃபான் சுவிதாலு கே முஸ்லிம் முஜ்தமையும் ஜாக தேவிகன் வாணே
1: மிஹக்கே கொத்துக பலாயகண்ண
0: பலாயகண்ண உந்தகு வாணே வாஹக அஸ்துக ஏ ஃபாஹம் குறைத்த ஏம்பிம தெங்கொத்தி மிசாலக்கங் ஏகே ஹுக்கும பதாரோக கஸ்துக ஏன மீ மிசாலக்க நமாது ஃபர்து குறைவிக்கங்கே வாஜிப் குறைவிக்கங்கே கபூல் குறை ஏக்கம் கண்ணெக்கமா மிகங்கமா ஹுரே நமாது நுக்குற விஜ்ஜி நுக்குரா மிக விஜ்ஜி இதுமாரி மிதாலோனி எமீ ஹெக்கே எமீ ஹெக்கி பேங் மீ ஷரீ மரஹத்தோக நகஞ்சே ஹெக்கி பஸ் ஏன கி பேங் பதானு கண்ணாஷே ஏன் ஃபாசிக்கு தர்ஜேங்க எனதி தெங்கொத்தி எக்குதக்கவே சேன கபூல நுக்குரே நமாது ஃபர்து குருவி கமக்க குரன் ஜெஹே கமக்க தேகாரத்துக்கு தென் ஜெயன ஏனக இஸ்லாமி இஸ்லாமி வந்தக்காமே வந்து சுவாது ஃபத்தா கமா பே ஃபராத்தோக ஏனகே வாஹக ஃபுலன் ஜெயன் இங்கேதோ தெங்கதி எக்கமக்க மீ நமாதுக மீ சுண்ணெ கந்தத்த இங்கேதோ மீ நமாதுக மீ சுண்ணன் நமாத்த கீவே சகிகத்துக மீ மீ அழுக்கமா குளிகெங் நபியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்கதேஃபான் அழுகணும் என்ன பயான் கொத்தெவ்வா ஃபாவா கங்கங் ஏம எக்கங்கமே சலுகுணுமே ரியாயக்கோ சுண்ணி நமாத்தங் அதா குருமங் அங்கவாஃபா வகுத்தோக எக்கங்கங் குறஞ்சேன் இன்ட்ஜார் குறவஞ்சே எஹ் இன்ட்ஜார் குறவா இருக எபே ஃபுன்னே தரும கீனத்தோர்னு ஆ மிஹார் மீ மீ ஷக்கெனெ குத்துக கொம்மெ சவக்கா ஹர நுதுவே
1: நெஹ்விம
0: ஏ நுதுவே மீ சபபு ஏன ஹிதுக ஃபேசா தக்காக எக்கம நியே கன்ஃப நியே கனஃபோ எக்கமுகு விஜ்ஜி அராத் குறவியா மீ மீ மீ மிசாதக்க நுக்குறவி அழுக்க நுக்குறவி துணி தூக்குஃபதா அஞ்சேவன் தென் மீ தீனுக மேகனு கவாயத குத்துக இல்மரி கடாலோ வாஃப மீ வணிக ரசூசர்தோ அசர் மஹதிஸ்தவக மச்ச பினாக்கோ ஹேயோ அமதெங் ஏன குறும நியே கதி சபபெ மெதுவெருவிகெங் ஏன நுக்குறவிகெந்த இயக்கமுக விஜ்ஜியா மீ மீ சவாபைன திபிகிந்தான்
1: ਮੇਰ ਇਦਾ ਦੋਸਤ ਤੱਕ ਇਹ ਨਾ ਹੋਰੇ ਹਜਤ ਤਾਂ ਨਹੀਂ ਕਰਨ ਕੇ ਇੱਕ ਮੁਕਾ ਦੀ ਫੁਰਸਤ ਦੇ ਆਦਿ ਨੂੰ ਦੇ ਬੈਨੀ ਤੇ ਤੋਂ ਮਿਸਾਲ ਤੋਂ ਨੇ ਫੈਸ ਰੱਖਾ ਫੇ ਸੰਗ ਮੈਂ ਪਤੀ ਪੈਂ ਜੇ ਤੇ ਮੈਂ ਇਹ ਦੋਸਤ ਕੋ ਕਾ ਇਹ ਨਾ ਗਮਲ ਤਾਂ ਬਹਿਟੋਂ ਮੇ ਰੰਗੜੀ ਕੀ ਨੇ ਤੋ ਮੈਂ ਖੂਬ ਹੈ ਤੋ ਮੈਂ
0: ਤਾਂ ਸ਼ੱਕ ਨੇ ਕੋ ਤੋ ਕਾ ਮੈਂ ਤੀ ਫਾਹਮ ਕਰ ਵੀ ਨੁਕਤਾ ਹੈ ਕਿ ਹਜੂ ਕੇ ਮਤੀ ਵੇਰੀ ਅਲੁਕੰ ਅਦਾ ਕੁਰ ਮਟਕਾ ਨੀ ਇੱਕ ਗੰਨ ਮੀ ਹਾ ਦੇ ਹਮ ਕੋ ਮੇ ਮਾਰ ਕੇ ਸਮ ਉਮੀਦ ਤਾਂ ਕੁਰਾਨ ਦੇ ਤੋ ਇਹ ਮੇ ਇਹ ਮੇ ਮੁਹਿੰਮ ਇੱਕ ਮਕ ਇਹ ਨਾ ಫಿಸ್ಟಮ್ ವ್ಯಕ್ಕಮಕ್ಕಿ ಫರ್ದು ಫಸ್ಟ್ ನಮಾದ ರಕ್ಕಾತಿರ್ವೆ ಐ ಎಕ್ಕ ದೇವನ ಕಮಕ ವಿಷ್ಣಂ ವಿ ಮೀ ಫಾಫೈ ಮೀ ತೌಬಾ ತೆಂಗ್ ಮೈ ಮಿ ಹು ಮುನವಾಹಕೆ ಮಿ ತೌಬಾ ವಾಶ ಪುಣಿ ಮಶಕಿ ಮೀ ಫಾಫ ಕೊಂಗುಳೆ ಮಿ ಹೆನ್ ನೂನೆ ಎ ಮನಬಿಯ ಸಲಲ್ಲ ಹಾಸಲ ಮೆ ಕದೇ ಫಾನ್ ತೌಬಾ ವಡಾಗ ನವಾ ಕಂ ಸುನತು ಗಳು ಸಾಬಿತ್ವೆ ದುವಾದಕ ಮಚ್ಚ ಸತೇಕ ಫಹರು ಅನ್ ರಿವಾಯತುಗ ಹದ್ಯ ಫಾರ್ ತತ್ತು ಏಮ ಏಯ್ ಕದೇ ಫಾನು ಮೀ ಮೀ ಕಿ ಎಮ್ಮೆ ಮೀ ಎಮ್ಮೆ ತೋಹಿರು ಇನ್ಸಾನ ತತ್ತು ಏಮ ಕದೇ ಫಾನು ಫಾಫ ನುಕುರಾಯರು ನುಕುರಾನಕ ಯಗಿನ್ ಎವ್ವೆಸ್ ಫಾಫ ನುಕುರವಾನಕ ಯಗಿನ್ ಏಹೆನ್ ನವೆಸ್ ಮೀ ನಫ್ಸು ತೋಹಿರು ಕುರುಮಟ್ಟಕ ಕದೇ ಫಾನು ಕುರವಾಕ ಏಮ ಹಜ್ಜುಗೆ ಮತಿವರ ಅಲುಕೊಂದು ದಿವಮಟ್ಟಕ ಕುರಂಜೇ ಕಮೆ ಮೀ ದಿವುಮ ಕುರಿನ್ ತೌಬಾವೆ ಮೀಹ ತೋಹರು ಕುರು ದೆನ್ ಮೀಹಿಗೆ ಹಗಕಂ ಅರಾಗಂ ಫಿ ಅದೆ ಮಿಕಮಕಿ ನಬಿ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಕದೆ ಫಾನ್ ಹಜ್ಜತುಲ್ ವದಾ ಖುತ್ಬಾ ಗಸೆ ಕದೆ ಫಾನ್ ಬಯಾನ್ ಕುರ ವಫಾ ನುಕ್ತಾ ತೋಗುತರೆ ಹಿಮನೆ ಮೀಹಿಗೆ ಹಗಕಂ ಅರಾಗಂ ಫಿ ಕಮಗ ವಿಜ್ಜಿಯ ನಮಿಹೆ ಕಿಬೆ ಮಾಫಂ ಇದಂ ಮಾನ್ ಹಂಗೆತೋ ಮೀ ಹಜ್ಜ ದಿಯು ಕುರಿಗ ಏಹ ಮಿ ಹುನನಿ ಮಿ ಕಹ ಕಂದೆ ದರಣ್ಯ ಮಿ
1: ಮೇರೆ ಮೇ ಇಂತಜಾರ ಗ ಹುನ್ನ ದೋಸ್ತ ಕ ಗ ಏನೆ ಧರ್ಮ ಲಿಪೆ ಮಂ ತಾಣೆ ತೋ
0: ಇರಾ ಕುರಿ ವಿ ಹೇ ನಿ ಏ ಗ ಕಂ ಕೈ ದಿನು ಗ ಮಾ ಗನು ಗ ವಾದು ಗ ಮಿ ಅನ್ನ ಗುತಿ ಮಾ ಗನು ಉಸೂಲ್ ತೋ ಗುತಿ ರಗೆ ಮಿ ನಿ ಹೇ ಅಮದೆ ಕುರುಮ ನಿ ಏ ಗಂ ಫಿಯಾ ಮಿ ಹಕಂ ಏ ಧರ್ಮ ಸವಾಬ ದಿಪೆ ಕೆನ್ ದಾನ ದೆನ್ ಮಿ ಅನ್ನ ನ ಗುತಿ ಕಿ ಅಲಗುನ ಮೆಂ ಅಬದು ಸೇ ನಿಯತು ಗ ಮತಿ ಗ ತಿ ಬಿಜ್ಜಿ ಇರಾ ಕುರಿ ವಿ ಅಲ್ಲಾಹ್ ಏ ರಹಮೆ ಗ ಮಿ ಹಕ ಲಬ್ಬ
1: ಕಮಿ ಕ ಸಲಗುನ ಮೆಂ PSM ke adradio has dehraj gadon tiru gadon at du FM migen kure kendane ajju ke khas coverage me de ki barkat tir hajju dos arfat dos algon menna allah subhanahu wa taala de wafa em matir dos dos to gutere em ma diha duha ki hajju ma ke diha dos kom elmarim bayan ko dimane ma me diha to ke dharma ho duma il muslim me halu pe ta khun aqtu ma khine re re rabbur masake kurom migen don ma ki khas ko hajju ke arfat me ma hajju verin e wadan wa qurbaniya الله سبحانه وتعالى ام متير النعمه من بركم على من دعائك يا مها حج ورينا مبرور حجك على من فراتون اذن امها ديبهين امها مسلمون اما هي دعاء الدنيا كنكل توغت بي امها مسلمون على من هيتك هي دعاء تا ابدوس اوناني دعاء كورون ام مهم كما كده ميدو حامد الله سبحانه وتعالى اي هنا مد فخر ريبورد كن وي مي هو ايكم تو اسوي معنى كي دكتور
0: مي شكن كنتو ايغا مي حدیث کا می نبی صلی اللہ علیہ وسلم کے دیکھ فان بیان قربا ف حدیث گمانا کہ میں نے ہم کو شرون اللہ سبحانہ و تعالی عرفات حویر عرفات کا تی می ہن نامدو ملائکتوں کے مجد ہے گا فخر و وڈا گے وہی قربان تے بس وہی قربان تے تبا می ہوں تیمرس کلاں گے الوں حرف ہون تے تلی بو می ಬೋ ಹೇಫವ ಹಾದುಗ ತಿಮರಸ್ ಕಲಾಂಗ್ ಹದರತಂಗ್ ಆಸ್ ತಿಬಿ ಗೊಯ್ನಿ ಕಂ ಮೀಕೇಶ ದತ್ತು ಏ ಮಿಮ ಮೀ ಮೀಗ ಮಿ ಹಾಮಕೊದ್ದನಿ ಅಸ್ಲುಗ ಏ ಮೀ ಮಿ ಹಜ್ಜುಗೆ ಮತಿವೆರಿ ಅಳುಕಮಕಿ ಫಸೆ ಅಳುಕಮೆನ್ನು ಆಯ್ತು ಫಸೆ ಅಳುಕಮೆನ್ ನೂನೆ ಏಮ ಮೀ ದೀನುಗ ಕನಾಳುವಾಫರ್ ಹುರಿಹಾ ಹೇ ಅಮಲ್ ತಕೆ ಹಜ್ಜುಗೆ ಅಳುಕಮುಗ ತೆರೇಗ ಏಬ ಹಿಮಿನೆ ಏಯ್ ನಮಾದು ಶಕೆ ನೆಗುತುಗ ಹಜ್ಜುಗ ಅಳುಕೊಮುಗ ತೆರೆಗೆ ಹೆಮಿನೇನೆ ಸೊದಗ ಹಜ್ಜುಗ ಅಳುಕೊಮುಗ ತೆರೆಗೆ ಹೆಮಿನೇನೆ ರೋದ ಹಜ್ಜುಗ ಅಳುಕೊಮುಗ ತೆರೆಗ ಹಿಮಿನೇನೆ ಏಯ್ ಹಜ್ಜಂ ಎದಾ ಮೀಹಾ ಶಕೆ ನೆಗುತುಗ ಏನ ಹೇ ಹೇತು ಕುರಾಕೊಮುಗ ವಿಜ್ಜಿಯ ಹಜ್ಜುಗೆ ಮೈದಾನುಗ ನೂನಿ ಮಕ್ಕಾಗೆ ಬಿಮುಗ ಏನ ಎಕುರಾ ಸೊದಗಾತ ಕಿ ಶಕೆ ನೆಗುತುಗ ಮತಿವಿರಿವಿಗಂ ವಾಸದಗಾತೆ ಮೇಗೆ ತುರುಂ ಹಜ್ಜು ವಿರಿಂಗಿ ತಿರೆಂಗ್ ಉದುಹಿಯಾ ಕತಿಲಾ ಮಿಹುಂ ಏ ಕತಿಲಾ ಉದುಹಿಯಾ ಮಕ್ಕಾಗೆ ಮೀ ಫಗೀರುನ್ನ ಮಿಸ್ಕೀನುನ್ನ ಎಬಹಾ ಬೆಹುಮ ಕೀವೆಸ್ ಏಕಮು ಧರ್ಮಯ ಸವಾಬ್ ದಿಪಿಗಿಂತಾಕ ಏಮ ದೆಂಗ್ ಏಗಿ ತುರು ಅನೆಕ್ಕ ಮೀ ಹಜ್ಜು ಅಳುಕಂ ಅದಾ ಕುರುಮಟ್ಟಕ ಏನ್ನ ಮೀಹಾಯಕಿ ಏನಗೆ ಅಥುಂ ಎತ ಬ್ಯಾವರು ಹರದೆ ಕೊಗ್ಗೆಂ ಹಜ್ಜಂ ಅನ್ನ ಮೀಹ ಏ ಮಿ ಹುರಿಹಾ ಕಮಕಟ್ಟಕ ಅಲ್ಲಾಹ್ ಸುಬ್ಹಾನಹು ವತಾಲಾ ಏಕದಾಂಗೆ ಎಂಗೆವಿ ಎಂಗೆವುಮ ಮೀ ಮೀಸ್ತಕುಂ ಮೀ ಬೋಲಂಬ ಕಿಯಮಂತರಿಕಂ ಅದಾ ಕುರ kan asluga hagigatuga madake bekonge majidi huga mi mi kan mi ha mi kore bidto ehin mi mi aneka mi duha kan voran duhen mi kamuge taklif kan muro men detto kuri zamanuga mi kan kan kura gota mi haru mi kan kura gota warab borti tafatu take mi mi annani detto ehin mi mi mi ane mi haru di kan kan kuran fasih kamuga vies ves datur fatur fasih kamuga vies kundugu take e buhuri mi e bahuri mi hajjuge matiwra kon malukan ada kurumunda timuga khasa gotega mi gaumutakun e kandala fon usul tahu ge saupun mi hunna hajjadium kuri zamana kon gotega fase henno to evis gaumuko ehmi ma e kuri zaman tahu ge mi wago teki ma bodu horhen nonnan ehn namas era e zamanu ge etana gos ufulan je taklifa bura mi zamanu ga mi ufudan jehe taklifa bure buren mi zamanu ga tankule mi lui kon kan nege hajju ga matir ada kan alukan ada kuran
1: komi kas mi hama mi kerikul dan mi gem ba mi ha ya allah subhanahu wa taala umurun ifar ada kurma wajib kurba fa bi wajib ada kurma algon men kom be muslima ko samawani kem madde fa me kas en mas doctor de me fa ha kurvi e intizaru ga e hurma ki ves algon men ege mi sawab li bene kami ke kam be sar kan dera
0: derawan je hor kamen nung eki ngeto ei mi misala ka mi denevi warang mi intizar ko gen tibidana mi adwes mi rode hifan datto alog metere en namas allah subhanahu wa taala mi ekadange adam ge darin ge dari faskol gan hen darin ki baga mi lawwa fa kam ke sobun roda nu hife etab ku tibitana musliman hanu ge tere mi datto ehum ege mane ki ekamana ekamu mahrum wi ki nu ne uzure en namas rat kurviya hituga mi tedure kama ki ge ni ge fi kamu ge bichi allah rat kurviya eniyata
1: uzurveriyavs
0: eniyata ila kurviya sawab deban
1: ehm argumen ge dina ki em furihama din em sulha ver din em aman kan ge din rahmat ge din ehm bi ma mi rahmat argumen na e ira ko medwer kurwa fa go ta kam do ruhi argumen e ai go ta amal kurima wakil kurun detto mi ona ad come kas mi argumen ge program ga de sama mi hasa ko med mi coverage kuri kendani argumen masjid na miraga med mi deve ha khutbah ke tarjamat be funah me agutun agenes tin mataka it was itur ba ta ibrahim me mesal go me hama kuder kolitaran kasbat ko lan

0: திவே எஃப்எம் 90.1 MHz திவேங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுவஸ்
1: ரீத் அபதுவஸ் ரீத்

0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நமுக அபதுஸ்
1: லோபி லோபி